எமது வானொலி நேரம் இப்பொழுது பகல் 12:30 மணி ஆகிறது. மொய்சிசு வானொலி அன்பாண்ட இறைசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வியாழக்கிழமை

0: பகல் வணக்கம். இப்பொழுது முதல் தொடர்ந்து 1:30 மணி வரை ஒளிபரப்பாகி வரும் உங்கள் 2வது நிகழ்ச்சியை கேட்பீர்கள். வியாழக்கிழமை தோறும் நாம் வழங்கும் உங்கள் நிகழ்ச்சி, இது உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஒரே சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

இன்றைக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆவணி மாதத்தின் 3ஆம் நாள். எமது நிகழ்ச்சியில் முத பாகத்தில் வருவன பக்தி பொங்கும் பாடல்கள்.

விநாயகனை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடல் பழமை வாய்ந்த ஒரு பாடல். இது பழம்பெரும் பாடகர் காலை சேர்ந்த டிஎம் சுந்தரராசன் அவர்கள் குரலில் வரும் பாடல். கலை முதலாகி ஒளி தரும் ஞான கருணை வழங்கும் விநாயகன்.

நிகழ்ச்சியை தொடர்கிறது. இனி திருமகளை போற்றும் பக்தி மிகும் பாடல். ஆவணி மாத வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறோம். ஆடி அமாவாசை தொடர்ந்து வரும் ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம்

நமக்கு நடைபெற இருக்கும் வரலட்சுமி பூசையை முன்னிட்டு உங்களுக்கு சில பாடல்களை பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும்

மணி மாதத்தின் பௌர்ணமிக்கு முன்னால் வருகின்ற வெள்ளிக்கிழமை விரதம்தான் வரலட்சுமி விரதம். பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி உரியது. ஆவணி மாதம் என்பது சிறப்பு மாதம். எனவே ஆவணியும் வெள்ளிக்கிழமையும் இணைந்த நாளை வரலட்சுமி விரதம் கொண்டாடும் ஒரு திருநாளாக ஆகும்.

வரலட்சுமி விரதம் என்பது தொன்று தொட்டு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய கொடுத்திருக்கும் நோன்பு. ஏற்றுக அம்மா தீபம், ஏற்றுக அம்மா தீபம். தீபம் என்பது ஞானம், மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எல்லா இடங்களிலும் நம் இல்லத்திற்கு எருந்தருள செய்வதே விளக்கு வழிபாடாகும்.

தடைகள் மனக்கவலைகளை போக்கும். வீட்டில் தினமும் தீபம் ஏற்றுவது மகாலட்சுமி தேவியின் அருளை பெற்று தந்து செல்வ வளத்தை பெருகும். மன அமைதி நேர்மறை சிந்தனையை அதிகரிக்கும். நெய் தீபம் ஏற்றினால் ஆரோக்கிய புகழ் மற்றும் சிறந்த கல்வி ஞானத்தை தரும்.

ஆமாம், வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்று. விளக்கேற்றினால் பலங்கள் பல மடங்கு பெருகும், துன்பங்கள் நீங்கும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், கடன் தொல்லைகள் தீரும், கிரக தோஷங்கள் விலகும்.

வரலட்சுமி பூசை, நம் பெண்கள் சுமங்கலி பெண்கள், சகோதரிகள் நம் சகோதரிகள், தாங்கள் குடும்பத்தின் ஐஸ்வர்யம், கணவரின் நீண்ட ஆயுள் மற்றும் வளம் பெருக அன்னை மகாலட்சுமியை வேண்டி செய்யும் சிறந்த ஒரு வழிபாடாகும்.

நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம் இல்லங்களிலும் திருக்கோவில்களிலும் மிக விமரிசையாக கொண்டாடப்படு உள்ளது வரலட்சுமி பூசை. இவ்வரலட்சுமி விரத நாளில் மகாலட்சுமி தேவியை மனதார வழிபாடு செய்து அனைத்து விதமான நலன்களையும் பெறுவோம். மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், செல்வவளம் சேரும், மங்கள வாழ்க்கை

நலமுடன் வளமுடன் சிறப்புடன் நட்புடன் இனிது வாழ்க வளமுடன் நலமுடன் நீண்ட ஆயுளுடனும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடனும் நல்ல சுகத்தோடும் என்றென்றும் இன்பமாய் இருக்க வேண்டும்.

அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். பக்தி மிகும் முருகனை போற்றும் ஒரு பாடல் இது. மகாநிதி சோபனா அவர்கள் குரலில்.

பாடல்களின் நிகழ்ச்சி இங்கு முடிவு பெற உள்ளது. பக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு தினம் ஒரு திருக்குறளை கற்போம்.

0: வாழ்க தமிழ் வளர்க்க குரல் நெறி அறட்டுப்பால் வாய்மை வெராசிட்டி அட் இஸ் ட்ரூஃபுல்னஸ். பெய்யாமையின் அன்ன புகழில்லை எய்யாமை. எய்யாமை எல்லா அறமுன் தரும் பொருள். பொய் இல்லாமை வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழி நலங்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் என்பதை இதன் பொருளாகும். ஆங்கில மொழி பெயர்ப்பு தட் இஸ் தேர் இஸ் நோ ப்ரைஸ் லைக் ஆஃப் நெவர் அட்டரிங் ஏ ஃபால்ஸ்வுட் விதவுட் கவுசிங் எனி சஃபரிங் இட் வில் லீட் டு எவ்ரி வெர்ச்சூ. இதோ இங்குற பார்க்கலே நான் கேட்கலாமா? ஆம், இதோ பாரத்ராஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள வாய்மை என்னும் குறப்பாக்கலை பாடலின் இசை மூலமாக. மேலும் இதனை பிரெஞ்சு மொழி பெயர்ப்பும் உண்டு. வாய்மை
1: வாய்மை
2: que la véracité. C'est user d'un langage qui ne renferme rien, qui puisse faire le moindre tort aux autres. Un mensonge a la valeur d'une vérité s'il fait du bien sans nuire à personne. Dis rien que ta conscience c'est faux. Quand tu auras menti, ta conscience te torturera.
3: உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் முழன்.
2: Celui dont le cœur ne connaît point le mensonge vivra dans le cœur de tous.

0: De tout ce que nous avons découvert comme vrai, rien n'est aussi grand que la véracité.
1: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி இது.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

அன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் அண்மையில் பாடப்பட்ட பாடல்கள் நினைவில் நிற்கும் பாடல்கள் நினைவில் நிற்பவை இசை பேரரசி காலச்சந்திர மெஸ் சுப்பலட்சுமி அவர்கள் குரலில் வரும் பழமையான

கண்ணா கருமை நிற கண்ணா 1963 ஆண்டு வெளிவந்துள்ள நானும் ஒரு பெண் படத்து பாடல் காலத்தால் அழியாத நெஞ்சை உருக்கும் ஒரு பாச பாடலாகும்.

பழமை இனிமை பழமை இனிக்கும் ஓல் இஸ் கோல்ட். சிவப்பு ரோஜாக்கள் படத்து பாடல் இது.

1928 வெளிவந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்து பாடல் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிகர்

கமலாசன் மற்றும் காலச்சந்திர ஸ்ரீதேவி நடிகை ஸ்ரீதேவி நடிப்பில் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியாகும் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம் இது. இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருக்கின்றார்.

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: மங்கையரே, நாளை வரவிருக்கும் மங்களகரமான வரலட்சுமி விரத திருநாளின் ஆன்மீக சுழலுக்கு உங்கள் இல்லத்தில் விளக்கேற்றி வைத்து கேட்க வேண்டிய மிகச் சிறந்த மெல்லிசை பாடல்கள் இதுவாகும். மாரியின் மாரியாட்டா செல்வம் படத்து பாடலாகும். ஸ்வர்ணலதா குரல். அரசனன்று கொள்ளான் தேவம் நின்று கொள்ளும். The mills have got great, but for sure

இனி செல்கின்ற தேவா அவர்களின் இசையை மிக சிறப்பான உருவான ஒரு பாடல்

உங்கள் நிகழ்ச்சியை தொடர்கிறது. இதோ வரும் அடுத்த பாடல். முரேதானா முகுந்தா, சரிதானா சனந்தா, கண்ணா நீ

புகழ்பெற்ற ஒரு பாடல் என்பதால் நீங்கள் அடிக்கடி கேட்க விரும்பும் ஒரு பாடல் இது. பாகுபலி 2 படத்து பாடல். 2017 ஆண்டில் வெளிவந்த திரைப்படம் பாகுபலி 2.

நாளைக்கு வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கும் மங்களகரமான வரலட்சுமி நோன்பு விளக்கு பூசைக்கு அன்னை மகாலட்சுமியும் உறைவிடமான கண்ணனை போற்றும் இப்பாடலை மிகச்சிறந்த ஆன்மீக பாடலாகும்.

உங்கள் மத்திய பொழுது நிலைநீடாக அமையட்டும் என்று நம்புகிறேன். மேலும் மத்திய நேரத்தில் வெயிலை போல உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கட்டும். எப்போதும் எளிதில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சரி, நாம் வழங்கிய உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி வினிய பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் பிரீத்தி அவர்கள் வழங்கும் மராத்தி மொழி நிகழ்ச்சி இன்னும் பெறும். இன்று ஏழு மணிக்கு இதே வானொலியில் இதே அலை வரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் மூன்றாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுந்தவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜி அரசிங்கர்களே. நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum. Kim to Mauritius.
2: Namaskar.
3: Shudrandariki Hrudaya Purvaka Namaskaram.
4: Ungal anaivarukkum vanakkam.
5: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
6: Isai Aruvi with Bhuvaneswari.
7: வணக்கம் அன்பு நேயர்களே, இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொரிஷஸ் வானொலி. மாலை நேரத்தின் அமைதியும் இசையின் இனிமையும் சங்கமிக்கும் இசை அருவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். முதலில் எல்லாம் வல்ல இறைவனின் திருவலை வேண்டி, திருவருளை வேண்டி, நம் அனைவரின் வாழ்விலும் நலமும் வளமும் அமைதியும் நிலைத்திருக்க மரமார்ந்த வழிபாடு பாடலுடன் தொடங்குவோமாக.

இறை புகழ் பாடிய அந்த இனிய பக்தி பாடலை கேட்டோம். பக்தி மனத்திற்கு அமைதியை அளிக்கிறது, இசை மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த இரண்டும் ஒன்றிணையும் போது வாழ்க்கை இன்னும் அழகாகிறது. அந்த இனிய உணர்வுடன் இப்போது உங்கள் உள்ளங்களை வருடும் திரைப்பட பாடல்களை தொடர்ந்து கேட்டு மகிழ்வோம்.

அன்பு நேயர்களே, இன்றைய நாளின் பணிகளை முடித்து நாளைய நாளுக்கு தயாராகும் நேரம் இது. குடும்பத்துடன் சில நிமிடங்கள் சில விடுங்கள். பெற்றோரின் நலம் விசாரியுங்கள். பிள்ளைகளின் சிரிப்பை ரசியுங்கள். மூத்தோரின் ஆசிகளை பெறுங்கள். இப்படிப்பட்ட சிறிய தருணங்கள் வாழ்க்கையை முழுமையாக்குகிறது. இந்த அழகான எண்ணங்களுடன் அடுத்த பாடலை கேட்போமாக.

ஒரு நல்ல பாடல் மனதில் ஆயிரம் நினைவுகளை மலரச் செய்யும். ஓர் இனிய மெலோடி சோர்வை மறக்கச் செய்யும். ஓர் அழகான வரிகள் நிறைந்த பாடல் வாழ்வுக்கு நம்பிக்கையை தரும். அப்படிப்பட்ட ஓர் இனிய பாடல் இதோ உங்களுக்காக.

இரவின் அமைதி என்பது இயற்கையின் அமைதியான பரிசு. மெல்ல வீசும் தென்றல், விண்ணில் மின்னும் விண்மீன்கள், மனதை வருடும் இசை, இவை அனைத்தும் சேர்ந்து இந்த இரவை இன்னும் அழகாக்குகின்றன. அந்த இனிய சூழ்நிலைக்கு ஏற்ற பாடல் இதோ.

வானொலி நேயர்களே, இசை அருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.